பிஜுகை கொடுத்தீட்டேரு பசினா மோசம்தான் அந்தல வாங்க பியார் தி பஞ்சி அஜ்ஜு பணாங்கே கரியே சீலா.

பிஜுகை கொடுத்திட்டு இருப்ப சீனா ஜாஃபிர் ஆஷபி லகாயே பியாசாந்தி அஜ பியாஸ் புஜாயே அம்ரித் வர்கா பானி பிலாக்கே மக்கா ஏத்தே பனாயே மதீனா ஹை பூதாபா கர்தி ஃபிர்தி பிஜுகை கொடுத்திட்டே இருப்ப சீனா பிஜுகை கொடுத்திட்டே இருப்ப சீனா பிஜுகை கொடுத்திட்டே இருப்ப சீனா ਹੁਣ ਪ੍ਰਸਤੁਤ ਕਰਦੀ ਹਾਂ ਦੂਸਰਾ ਗੀਤ ਇਹ ਵੀ ਪਿਆਰ ਮੁਹੱਬਤ ਦਾ ਗੀਤ ਹੈ ਤੂੰ ਮੈਨੂੰ ਇਹ ਪਸੰਦ ਮੈਂ ਤੈਨੂੰ ਆ ਪਸੰਦ ਆ